அந்தாவரே முந்தாவரே பட்டே தாவரே புஷ்பா சந்தக்கி மாலே வில் பத்ரே மாதேவலிங்கே சந்தக்கி மாலே வில் பத்ரே துளசி தளவா மாதப்பா.